ஹாய் ஹாய் சுபதாவலாக் ஃப்ரைடே கேலக்கியான்னு கட்டி ஹாப்பி மூட் டே போடாக வெனதாட்ட வடா படி கேம்மக்கிங் வடக்கிறகுனியான தவசம்.

மனோரன் சார் அவர்களே, தப்பா இருக்க கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.

0: சேர்ந்து
1: ரெதவல் மல்ரங்கு
2: அதுதன காட்டுமு மேல கசாகல கிரீன் சூப்பர் ஷாகா மாதலி அத்துருக்கிறிய முள்ளேரியாவன் ஆரம்மல கனி முழுகாம் போல கசாகல கிரீன் சூப்பர் ஏ வித்தரக் நிறை ஒபே அத்தியாதி முதல் சுரக்ஷித ஆயுஜன கிரமியாக்கு செய்யோமு கர வட திகல பிரதிலாவ லபா கான் தென்ம கதா கரான் கசாகல பிளான்டேஷன் பிந்துவ 111 விசை 777 87 கசாகல சமுக வியாபாரே வெட்டின்
3: தங்கியத்துக்குட தமும் எதிர்ந்தா குளி வேட தமாய் கரான்
4: எஹமாய்
5: சதியே தினவல உதே ஹதட
6: நெட் எஃப்எம் ஆல்கோ டவுன்
0: brought to you by
7: அலுக்கம மதுகம பாரட வினாடி 5 இடமம 118 சிட அமதன்ன 13:22 பிரைம் லேண்ட்ஸ்
8: லோம தன்ன Samsung ගන්න හොඳම තැනයි தம்ரோ
9: Samsung ගන්න හොඳම තැනයි தம்ரோ
10: CDP ස්ථාවර තැන්පතු වෙතින් 15%ක් දක්වා අසම සම පොලි අනුපාත 0.117 388 අමතන්න
11: ක්වොලිටි එක ගැන හිතලා මම නම් හැමදාම ගන්න Fortune Oil ම තමයි
12: ඔව් ඉතින්
11: Fortune Oil අවුරුදු ගාණක් තිස්සෙම ගොඩනගාගත්ත විශ්වාසය වෙන මොනවා ආවත් සම කරන්න බෑනේ
13: රැකවරණය ජාතික සුරක්ෂිතකරණය ගැලනි ෆයර් ෂීල්ඩ් පර්පල් ෆයර් දැන් විලඳ පොලේ
14: ප්‍රමිතියෙන් ගුණෙන් පෝෂිත විජය කුරක්කන් පිටි
15: විජය කුරක්කන්
16: Encyclopedia Pro MFGM අද ලොකුවට හිතන පොට්ටන්ගේ ස්මාර්ට් සෝදානම
17: අලුත් තැනක් අඩුම මිලක් කසාගල ග්‍රීන් සුපර් ශාකා මාතලේ අතුරුගිරිය මුල්ලේරියාව නාරම්මල ගනේ මුලකම් පොල කසාගල සමූහ ව්‍යාපාරය වෙතින්
6: FM